0: போட்டுங்களா?
1: போ.
0: போன் பண்ணுவீங்களா?
1: பண்ண மாட்டேன்.
0: லெட்டர்?
1: போட மாட்டேன்.
0: இமெயில்?
1: அனுப்ப மாட்டேன்.
0: சரி, அட்லீஸ்ட் லவ்.

சரக்கண்ணா, எல்லாருக்கும் உன்னே பிடிச்சிருக்கு தெரியுமா? உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகலை.